0: லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பட்டிகள டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். திருவாரூர்ல ஏற்பட்ட நேரடி மோதல்ல வீரச்சாவடைந்தார்.
1: பெரிய உபகாரம்.
0: நன்றி வாரம்.